அருள்னா பாடிங்க அருள் நிஞ்சிருப்பா அருள் அங்குள்ளே அருள் மிஞ்சிச்சாவல மிளகஞ்சம் சாவல் அருள் சாமுக்காம அடிச்சிறர் கோணிஞர்லியனகள் பண்டுரிடாம போயிச்சார்